0: Lucaia, mare vedeni uni. Tocchi chi vuole, ma le memori lo schila.
1: Memori lo schila? Call the doctor. Chiaro sono di.
0: அம்ம கிளிக்க புண்ணியா சீனி வெடுனு முக்கு தத்த போய்
2: விடுகிறேன்.
3: Evening Drive with Chamit and Charu.

0: திரையே நொமியன ஹட ஆரஞ்சோடி இரிதா ராத்திரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரிய
1: லகான ரேடியோ ITN.